0: இங்கே மலையில் அண்டோனுக்கு அண்டன் மலைக்கு போன அல்பனுக்கு சங்கரட்டிக்கான் ஓம் சுவாஸ்தியாஸ்து. அலோன் அலோன் பண்டன் மக்லப்பு. ஏ ஓம் சுவாஸ்தியாஸ்து.
1: ஓம் சுவாஸ்தியாஸ்து பாமா.
0: சுவாஸ்தியாஸ்து முவாலி.
1: அம்பு நுனிங் பாமா.
0: நீ இட்டா பிஜாட்டேன்.
1: Bobra
0: ke kenal. Sok semon ni nenek ta sapun ledang ramenin.
1: Ni
0: ah
1: ni ni nak kenten ngabo bajak tang ke pamah.
0: Ya?
1: Ngabo bajak tang
0: ke? Ye, ketimbang sing rau kan segar bo.
1: Ya rene pamah.
0: Lurus.
1: Om Swastiastu.